0: موديها كم ميجا هرتز تبقى هي FM.
1: குளிமர் குளுந்தெரினா ஏ குளுந்தெரிங்கே வாஹகதா இங்கே வாணே காமெக்கா தெங்கன புரகோங்க ராது கரவே யாவர நகல கோரானா
2: போச்சஸ் ஹெம் போனாயரோ தேமவர உஃபாவே இட் மோட்டிவேட்ஸ் மீ
1: ஐலைன் குளுந்தெரினா மெது குரா உம்மீதுதா
3: கேங்கண்ட க விஸ்ஸக முபார ஐனே மஹர குளவிதா தெங்க ஏகதரே இன்டர்நெட்
4: வர ஃபோகஸ் ரெ கேம்ஸ் குளேஷே குளங்க எவ்வன ஹோதா
1: ಪಾತು ಗೇಮ್ ತಕಾಯಕು ಗೆನಿಸ್ತೀನಿ
5: ಸ್ಪೋರ್ಟ್ಸ್ ಬೀಟ್
1: ಹೋಮ ದುಹುಗೆ ಮೆಂದುರುಫಹು ದೇ ಚಹಾರು ರಿಪೀಟ್ ಅಂಗಾರ ದುಹುಗೆ ರೇ ದಿಹೆ ಚಹಾರು ಅದಿ ಬುಧ ದುಹುಗೆ ಮೆಂದಮು ಪಾರ್ ಚಹಾರು
6: ನೋದಿ ಹೇಗೆ ಮೆಗಾಹರ್ಟ್ಸ್ ದಿವೆ ಅಬದುವೆಸ್ ಎಮ್ಮೆಗಾತು
7: ತಿ ಎಹುಂತರಿಂಗೆ ಎಮ್ಮೆ ಮಗ್ಬೂಲ್ ಫಣ್ಣಾನುಂಗೆ ಲವತ ಎಂಗಿಣಿಕೆ ಹಾವರಕ ಎ ಫಣ್ಣಾನುಂಗೆ ಮೌದು ಮಾತೆಂಗಿಣಿಕೆ ಹಾವರಕ